சூரை நூர் அதல் லசம சிபாரா ஆயத் நம்பர் 24 சரீரிஷ்டம். மஹ் கி ஆயத் கி அல்லாஹ் தஆலா தஹ்வீப் பயான் கோ செகம் ஹலக் லிகியா தி ஓ பபாக் தாமன் ஓ ஹஸோ பாந்தி دا سے پاک دامنی چغی د گناہ نہ خبر قدریم ندی لقد ام المؤمنین پشان او باغی باندی دی تہمت لگئی نو کدا ناری ندی او کو زنانہ دین دی لب اللہ تعالی دو سزاگانی